0: வாட்ஸ் ரோங் வித் மீ? ஏகமாக்கோ அது எஃப்ஆர்எஸ் பத்தவாண்ணமா?
1: ஹிமேங்கமுக்கு சுதும் சருவாய புனவுணு கொட்டரிய வதிவுமாயக்கு கொம்முஷு மேகா மடுமடும் சருவாய சஹாலிவுணு மீஹாயங் ஆஸ்வவா பதலாமெது ஜமீரா சுவா குறவுணு அணிக்காவி சதுகுயக் குடைய சருவாய பலாலிவுணு மீஹாரே தெலுதுகா மாயுஸ் கம்கே நிஷான் தவ்வே ஹஷிஃபுரா ஃபுன் நேவாய்வெஸ் தூக்கொல்லிவுணு குடகெங்கொஸ் லியா மேஸ்மதி பேவுமஃபோ ஏனா அவஸ்வெகதி தெவ்வெஃபஹுரி ஹெதுந்த பதல் குரங் ஃபினீகாசருவெஸ் இஹுசாஸ் குரவுணி தெங்

தரிசன் உப்பலும் திங்கா அல்கம் உடுமதி சாபுரிவேரே பரிபரி நலக்க.